0: எங்க போனாலும் ஊதி பிச்சை எடுத்து சாப்பிட போறீங்க, உங்களுக்கு என்னென்ன
1: டிஸ்கஷன் சொல்ல கூடாது.
0: கைத்து மேல நடக்க வச்சுட்டு வாசிப்பா, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுப்பா ஆண்டின்ற மாதிரி சும்மா இருந்த ஆண்டி ஊத சொல்லி
2: நான் மிகச்ச சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆய டாக்டர் கே எம் ചെറിയാൻ இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் ന്യൂറോളജി ആൻഡ് ന്യൂറോ സർജറി വിഭാഗത്തിൽ നൽകുന്നു സ്ട്രോക്ക്, പാർക്കിൻസൺസ്, എപ്പിലെപ്സി, കടുത്ത തലവേദന, ഉറക്ക തകരാറുകൾ എന്നിവയ്ക്ക് ലോകോത്തര ചികിത്സ.
3: ഡോക്ടർ കെ എം ചെറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ്, ചെങ്ങന്നൂർ.
4: പാട്ടും വിശേഷങ്ങളുമായി ഇനി നിങ്ങളുടെ കാതോരം ഇന്ത്യ റേഡിയോ 91.2.